0: ஆஸ்திரேலியா வித் இமிகிரேஷன் தான் மசலா. நான் ஜாவ் இதர் உதர் சித்தே ஆவ் ஐ எம் அட்வைசர். அப்படி மா போலி வித் சம்ஜன் துஹாட்டி லோடனும். நாளை வரையான் தோ ஸ்கில் விசா 186-189-190-482-491. ஸ்கில் அசஸ்மெண்ட், பார்ட்னர் விசா, பேரண்ட் விசா, ஜா ஸ்டூடண்ட் விசா தோ பிஆர் தக். ஹர் இமிகிரேஷன் ப்ராசஸ் லே எக்ஸ்பர்ட் கைடன்ஸ். ஆஜ் ஹி பரோசே நாள் சம்பர்க் கரோ. ஐ எம் அட்வைசர் கால் 02-9063-1618. ஹுன் பேராமேட்டா சிட்னி அதே நியூ டெல்லி விச் வி. ஐ எம் அட்வைசர்.
1: ஹலோ, சஸ்ரீகாஜி மா.